அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாரா, சின்ன இடையினிலே மனசாச்சரிய கிட்டாரா. அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தாலா, சின்ன இடையினிலே மனசை சொரிய கிட்டாலா. முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாலா, முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தாலா. அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாலா, அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சாலா. மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, திருச்சி மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாலா, சின்ன பையனின் சிந்தைக்கு வர அருகில்.

0: வெளி நில போல ஒட்டை முகத்துல பிரிவான், நீ வானவில போல பாலஜருக்கு உருவான். வெள்ளி நில போல ஒட்ட முகத்தில பெறுவான், அது வானவில்ல போல பாலஞ்சிருக்கு உருவான். வாலிபன் மனசுல கதல் விதைக்கிற பருவம், வாலிபன் மனசுல கதல் விதைக்கிற பருவம். நீ வலிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன், நீ வலிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன். மஞ்ச கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்ச கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தை வரே அருகில் வந்தாளா. சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தை வரே அருகில் வந்தாளா.
1: Itu tadi lagu rakyat dari negara bagian Tamil Nadu di India Selatan. Harap Anda telah nikmati lagu itu. Berikutnya kami sajikan wawancara dan diskusi dalam acara Spotlight yang berikut ini.
2: Spotlight.
3: This is Akashvani. In the program Spotlight, now we bring a discussion on BRICS 2026, Strengthening Cooperation for a Resilient and Inclusive Future. The participants are Professor Anshu Joshi, International Affairs Expert, and Sonu Sood, Anchor.
4: In 2026, under India's chairship of BRICS Grouping of Emerging Countries, several important meetings have taken place in the run-up to the BRICS Summit of Heads of State in September in New Delhi. These meetings pertain to different sectors of the economy and at different levels of leadership. To name a few, first meeting of BRICS Sherpas in February, BRICS Foreign Ministers meeting in May, BRICS Energy Ministers meeting in June, and the ongoing BRICS Culture Working Group meeting in Bhopal, and the meeting of Education Ministers of the BRICS countries is also going on in Bhubaneswar. To discuss this very exciting phase that the BRICS grouping is going through under the chairship of India, we have with us international affairs expert Professor Anshu Joshi. Professor Joshi, warm welcome to you on Akashvani.
5: Good evening, Sonu ji. First and foremost, thank you so much for having me on this show to